0: lo chom nam chong na chu khong ling na chi chin zo la ki da nan be lu xie ji sma ri se ya di a se na chu bu ji la mo ju ji na nam cha ju cho ki da nan be ji ba min du xi be lu xie ki nian bu ju gu chu dong na chu sen xin ba di na ri sa la pe nian pu ni le chi ji ti ling ki le chen di di le kun ki bu ge te dong kan ne ge jun ta yan ji cho la ni ne zo jong xu xin yu la na na chu pa ki xie ba chi jun nan ke yin na ba san la ji
1: 那么就应当那去开去他们这年份这大用的吧日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日上了日
0: 老我那去先朝人家当车朝人家那一呢我那去里前期贴这样唱剧节里在那里呀修配教个修教堂他那些那既然给推起了我那去就应给地不张卫视加西巴坦真正给基地CTB歌声传情西北地不透了贴嘎呀其中过南街里在那里呀修教个月了
2: 你公看啥？公干啥？喏，咱俩还属于呢。那就是有个啦。喏，那咱俩先把个那呢。诶，村民乡里就有个啦。喏，
3: 你先，嗯，其他那些呢，就那些呢，这些设备，破木烂设备送些的，所有便宜呢。诶，伢伢问你，你这手机那个用了不？喏，
2: 喏。
3: 这呢，村民乡里是不？这当时大概聊了两节，你说这上不拉去，阿丹弄去，阿俊去，阿爸往去，回家了不？喏喏。
2: 今天车就像东南东都转当时不是，嗯，物业是加多了，他后面来了人家不愿意。你谁？今天那么转那个乌拉山街不愿意。喏喏。那都是这个地址。那他给拿了。那银子那银子就得给了。那收点家伙了。
4: 让那崔秋英给地铁套了，落个人呢，杨坚训练这么年，看起这些了，空个人呢，怎么着那些？其他人呢，怎么着学个人？哦，潘参谋人呢，俺就今年这里套了呢，证明了一场游戏，一场梦，随便谁都空个人呢。两部电视剧，昨天不给了，咱们公看三三给送些的呢，陪读小雨被苦被爸妈病气谈，转单亲小雨被，来着我这些自带拉谈，落住了。 这么多了，这是听出来这里的平台可能来点绿洲塔，绿的新奇康森来的如意这三图片，这些没得收音，就读那么给村单天气乌拉用的那片原因，可以把此往这么多年时间拿下。
0: 老陈明了呀，娘们，去普斯提南吧，空个那片九龙青年村里空气，年不年里进去做江北给转了趟，年轻出来那么年了呀，怎么着学个人？天天去日生浪费里间上不得拒绝，那朋友给这种种子日定重在那里呀，学月别旁边去那么趟超波，他能先空气龙城去先找电线里住了，空了呀，先去路线地铁都是个学姐陪姐，那空那么去，啊，南卡里呀，电木用呗，这些民众学个人就读。
5: 你要碰见李建的那里，也妥当，也自由呗。这些民众因为能学英语，是真难些。
0: 那母体那个你给写吧，写哪了？喏，来公安山。
5: 公安山了。
0: 喏，看不上，写了看凶呢。
5: 嗯，对了，到票证办，今天做这个暑假工作了。
0: 啊，给转到年纪错了。
5: 来写了。
0: 嗯，给他写吧，看哪一呢？
5: 到。
2: ཁྱི
0: ཁྱི མིན་དེ་ཤ་ཡིན་ལ་ནེ་སེ་ཚ་ཆེ་ན་ཤུ་ཡིན་ལ་ཏ་རང་གི་པུ་སོ་ནམ་ཕིན་ཚོ་ཆེ་ཏ་བ་ནུ་པུ་ཆེ་སོ་ན་ཉི་མ་ཆེ་ཝང་པོ་ཆེ་རིན་ཅེ་ཝང་ལ་ཆེ་རིན་ཅེ་ནུ་པུ་ཆེ་ཅང་དེ་ལ་ཆེ་ཁོ་ཆེ་དེ་ཆེ་ལ་པུ་ཡི་ནི་གུ་སོ་ཆེ་ན་ཚ་བ་ལམ་ཚོ་ཡོང་གི་ཏ་ཤི་མིན་དེ་ཤ་ཡིན་ལ་ནེ་སེ་ལོ་ཏ་རང་གི ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ

0: 我只啦，这个去吉的啦，先当中年当啦，年不看这民族个。太阳，这个给不拉肚托白这酒汤，这不提拉样，先把给给鱼。想啦，俺最近在罗马洛桑屯田当，今上田当你呢，木头这个去这酒汤，这不去先把特别是白酒银白，都这边俺呢先让鱼把熟。
1: 老五呢？这个俺老都送喂，这就干嘛拼凑的了？先把玫瑰送了，对吧？玫瑰送了，也得落给爸妈，也得落给叔伯，你来这边讲嘛，出来这边问不？这边家长说不，没得那才是哇。对头，今天比咱这边，大山顺便先领年把月头，没得今天比咱这边，民众朋友，终究年把月头，给把今天比咱这边，这个俺也这就，俺出狼来狼绕。
2: 公墓年尾年绕，拉拉周围跟进，除了周围三把，躺了周围大步，几根东岸边个。
3: 这个俺这波看见敌人的了，先把布个熊呢，对吧？布个熊呢，
2: 这波看见敌人的，去那点那肉着，哪来点那家族着，你咋哪来去呢？是不扛那骨头，谁他哪来去呢？谁得扛那骨头，枪扛哪来去呢？准备扛那骨头，
0: 我是听见你不啦？
3: 大大的，那俺们呢？俺从本地呢，罗岗街家族人进山上，俺从本地南街这些先把咱们的各族的吃几多咸阳当心的鱼，先水多。我呢，提个当水多，俺最近在罗马忙起喂，先当丫头，下不住吃不下拉手吧，还讲给开不要的，下班途等着你去给先唱个新的度。
0: 听这一呢，等着你去给一打，
4: 等着你去，
3: 哦，等着你去先当个秀，
4: 有。
5: 等着你去让给些还是新的吧？
4: 我空给这个吃些吧，没事。过些当南塔所新的鱼了，下巴肚停住几撮等，特别新的去罗边新的鱼。
5: 我的，去那让给罗边吃当。
4: 这个人俺咱没事，俺吃过一张新的，吃过吃不消，谁也懂我消。
5: 有，
4: 大姐，那个你罗边吃过？
5: 我应该让给我做个年长的兄弟睡觉。啊。 Baby, come back.
4: And you have choice. Drop it on me. Pe, come, pe, she, ma, ta, na, she, di, ke, cha, ko, zu, ta, mu, du, ne, ma, ju, ju, cho, ba, en, si, ti, be, she, ti, re, ti, na, si, ko, ja, la, ta, ni, dun, su, ka, ti, za, ma, ju, ne, bu, ku, ka, she, ne, du, la, ki, pa, za, je, be, le, tu, ng, yu, sam, sam, u, zu, je, ng, she, ki, chu, ze, ka, she, ki, ne, lan, di, dro, a, yi, dan, che, rang, ki, she, mu, nyu, be, ke, che, ng, ti, re, she, na, di, che, rang, ya, she, ka, ti, mu, zung, ku, chu, ku, dun, ze, ng, ta, ri, so, ta, che,
6: ཁོང་ཅུང་ང་ཇུ་མེན་ནེ་ཇུ་དོ་ཅེན་ནེ་སོ་ཡ་ཐོལ་ཀང་གོ་ཡིན་ནེ་ལ་སུ་ཉམ་དོ་ཉེ་སུ་ཉམ་དོ་ཅེན་ནེ་ནེ་དོ་བ་ཡིན་དོ་ཅེ་ཅང་ཆུ་དོ་པོ་ཇོ་གོ་གོ་ཡ་ཅུན་དང་རི་ཁ་མང་པོ་མ་ཅི་རང་ཨ་ཡ་ཀ་པོ་མེན་ནེ་ནེ་ཤི་གོ་ད་གང་ང་སེམ་པ་ནག་པོ་ཨུ་ཅུ་ཚ་པོ་ཇོ་གོ་རང་ཡ་བུ་ཅ་ཚ་པོ་ཅེན་དང་ཉེ་པོ
4: ཁོང ཚོ མ པ དིང ཇ ག ལ ང ཚོ ཏོ ཁ ཏེ བ མ ཅི ཁེན ཚོ ཚག ཤིན ན ཤིན ཛོ མི ཡིན ཁི མ ཏོ ཐང བ ཐང ཤ ལེན དི གེ ཤམ ཏེ ཤ མང ཐ ཇ ཏོང ལ བ རི གོ ཨ པུ སང ཡུ ལ ཐོང ལ ང ཚོ མིང དེ ཐོ ག ལེ རྒྱབ ཅ ང ཚོ མིང དེ ཏང ལ སིན ལ ཁྱོ ང ཚོ ཏི བེ ཤེ ཅི སེམ སུ བེ གོ ཕུ སང མེ བེ ཕུ སང ཡེ བ ཆ ལེ ཇོ ཁོང ཚོ ཡ མ ཅི ང ཚོ མོ དུ ག ལེ ཇོ ཆེ ཛ མོ ཐུ ན ཤེ དེ ཉན པུ ཅ ཧན ཛོ
0: ཅ ར དང ཡེ གེ དང ར དང ཡེ གེ དང པེ ཅེ ཤེ མ དང དེ ན ཁུ དོ མ དོ ཕུ ཁ མ ཧེ ཅེ ཨོ དེ ཧེ སོ མ ར ཚ ར ཡ ལ ཤེ ཧེ ཧེ ཧེ ད སེ ཧེ ང ཚོ ད སེ ཧེ ཕེ ཁེ པ ར པ ཡ ལོ ཤེ ཧེ ཧེ
4: ta cha shi ge zo lo ying yop ying yop ida yi ba chung na le la ju ma chu ju ma chu ko di nyen ja somebody love me somebody hate me brar ek fok me nya cho do zu jiao di ge sao ri yang nya gen zo yang ge te be la ba ki ma the fuck lo ni u kong la me che be che le dong che ju me be ju me ta du shi zi to ne ma ti su so te be ka le me shen gi je be cha le a ka ma di zo ya che be le pe ch me ni me da na mi yo ju nya me ba che zang ka zum ngue ki cho wa na la su so ring da de nga shi zi dan je pi
1: ko nam chom sigi sila ke la do ka we le ka le ni da manu ke cha shi ni da cha do nga i so lang bi thong ma ta ro cho she ma tang gi la nga la gi ri chi chi ta ni ni ni ta ni da lo ne lo tu cha ka ma ja na phe ki he ba ko ni tu tu tam se ma tam bi yu ji hi da pa ti cha ka ma nyu ne ning na ke cha cham ban cho ta nga ja lo ma sam lo ka cho chi po ma cho re mo re sari he pa chu nga re khor
0: he pa pe ne le sa pu se ge do pe ji she ma tam de nak bu do mi do cha ta nge ge da ran da ye ge dam pe je sha ma dam te ci bu do mu do pe kam he jiao di he so ma ra za re ya le sha he he he ta se he ngan
1: tu ta se he pe he pa ra bia lo ju he he
2: pan na ru bu ta bu cha ka ma sa kam pe kam i xia ni nga yu sa kam cham do a ku bi ta ta xu nyu ya xu nyu ge yin so wa cha de de nyu pa myu ta zong gi ji pa myu sam pa mi mo lam ta yu chu nga ni ku wa me be sem pa ji xu gu ji nyu gu ji nam ba ma cha ro wa me cha ra la ta bi yi gi ji a ko ka se sem na jo phuk san jan ne jo ma tu pa cham sha sa mi la sa le ni lo jo phuk san jan ne lo nga pho sa le jum re kyo ma nyu go ma ga ma mi ma bu me ba mi to na nge chu re ma ra cha re
0: he pa pe nele sa po se ge do pe ji sha ma tan te na ku do mu do cha da nge ge da ra da nge ge da pe ji sha ma tan te ci ku do mu do pe ka me ji o di he so ma ra ta re le sha he he he ta se he nga ju ta se he pe he pa ra bi yang lo sha he he
3: job ding ngue ne nyen bu tu yi ne le di nang la ci zu bu mang bu xi du be nye de na ti ku sha me be na wa su re shi tu ti kan zhe yi na
1: Takaran rida, lukar juze tenzui nangdu la. Tueba bui gosar, tui chiktang, manbi tang gosar, manbi sursa, sunjin, chebe chik, jamin na cho yu. Taregi ro tiang choa ngui ji nangdu, xie chiktu chungne, tanga shi yinbe, ten nang chik zub zantang. Chokbu tongwe, kyeju ten yorla.
5: Pueti, lukar ki gyatso shi yinba amase, 但比空马西一样饮食水域。对军从来能，给这些念了气味但比这些短途呢，我念念不读呗。昆明热娃，找不穷穷村，人也给但比忙在路中去举热娃书。
3: 下面啦，俺村路人出呗，今天你呗，老马等子这么烫，等子写着你。

0: tīkbū tīnē, tīchā sēbō chī.
1: Sāngyō rū gundū gundchūng lī cīngkī, jūtūn zōwū tīchā nāng cī.
2: Lāgdō kāpā nyōgwa cī, tī tīnē sī tā. Gīgab sāmnū tā lūngchū kī kāsab yu, lāgdō kāpā kī kōng cē tīwē kī, lē nī kāng lā pēp cī gīgab kī kāsab gā chī chīng lōngchū chē chō. Tō shū lā guā rā ngā kī chōgyū tā, kēn chīng rāng xīn lā guā rā xie dōng gī kī nī shū chōgyū. Shīb jē nāng tūn, zhōng gu jī tīng kī lē nī lā pēp nē, lū chī nāng rō.
0: Zhōng gu jī tīng kī yun zhī lāgdō kāpā, chēng xī yā yī lā dīng jā yū lā sō jiāng kō yū dī. Kāpā tā āng gā māng wē lē chū chī lā xiong gī rī yīn jī sī. Shū chī lōng sū jī nē tē tōng yī lām kāng tī rī sī chō. Kāpā tā jī yī yā rī jī chī rī jī gā rī sī chō.
3: Sēng lēng jī, tīng dī jū tīng zō wī jī tā xī bī nāng zī nāng nāmba chō yā. Xī zī chōng jī lī sā gā zōng kī, tā sōng tā tēng tā tā tā tā tō lā bū zī tō bī gūn dī tāng wī gō jī chīng zōng gō jū tū. Mēdiē tāngzām sādēng chī, cē gāng tāsūng līgdī bīyū shī kōpishī nīndu shūgī. Chānyōm sāpab tōcē mī, shī tōng chūgdā lāzām sīngbē sāgā zōng līhā tāngzām dī rīngcē jīlī gādā jūmē ngā yū. Kāng zōng dī sādē chē lā tāngzām rībō jī chā jī, mīrāb nē mīrāb gyū bē tāngzām mī sē chū, sātō rī shī sūng nē, dē gāb dī ngā gōng dēng sūng chē dē, tāngzām dī sāshī chēmbō rō dēng sūng tā līgdī bīyū bē dām jū zōng shīng yū. Nyewe lo xe rin, saka zong yu ta zong si xiong ki tan zang ki tuen ngui la xe zung de. Nyam nga, de nga, nyam tuen qi dang ding sab do dang wa ta. San le ti ki, sa ji ta zong tuen gong ngon tuen ding sab che wa ta, ta zong ki ning tuk yun zin, ta zong ta, ta dar meng chuk ke chi nyam zin ta yong che che de. Tien ten tuen le pe de dong wa ta, ta nye sa de le shu tu bin gen le che wa gyu. Tan zang ma so, san le ti ka ra ba ba chuk yu yong wa che yu shi. Mi li tuen zi ti sa ji lop sui den si ne, ta zong ning tuk, 토리 tiapsum tuba. Changguxiang, midi tunzhi ti, saji lopsu denshi nangke jabal nyingba ta, zaji nguzi nyingba. Suanyam tuyebe, tasung cheji che zhizhile, kanzhong di tanzam misir mirab ne mirab di, tanzam tensung chebe, misim guibe loda ngunshin yu. Changguxiang ki, saji zawa denba ta, tasung ke tome samdui mingyurwa denbo neshi. Kanzhong di sashi chenpo dire, jingzhui maa ta, chache li liru kaki, sanne tige mangzho ta nyam tu, Changchung tasung chebe jidang mienbe loda kuo du rungde. Paza pungyu ta, mirab ne mirab gyu te tasung chebe sui tuyun sambo tarbe dangwa ma se. Deyong de nge zui be sang ta, pyujung tasung wa so ngun tuyun be chun ka jik yang tuyun ye. Ma ma lo sim jik tuyun ta, pen zui da yung. Deji tasung chebe ge sa ji ning dop kanchung sasi chenpo ro zawa denpo tsuba che yu. Ngun che, za che tasung ke damgyu mambo si, mang chui ta lo de shulam chui lu ne. Yurim tenpe likde ta jikdu jimdun chaydu dangame. Tasung ki nyingdob tong toba ta, rik toba, kyabde tong toba je chaji. Changguxiang ki dangyan genze ta, mami genze. Saji, jiraba genze di sar gyote. Nganzu, tasung ki tapsa tangbo ta, nyamto lo gyu di jeyi ngondun ding sabshiba ta, lo gyu di shibze nezu saba. Bezun mina ta, tasung ki damgyu ngoma sidru ta ngondun je che ne. Saji, lopsui denshi, ceshi tobu jundu ne. Sanne tige saji tuengung tida, danyun la lopsu tonga ta, mangzo la bugu chiba. Misar kyunga jegi, suinyam tuebe lopsi shigdu gyude, tasung ki nyingdob mirab ne mirab pare gyunzin topchi hi, si Changguxiang ki tinge dangwe ge shuji gyebu chitin chexin sargubar tida jegibashi. Taja, saji lopsu denshi dini, ngarxin Changguxiang ki sanbe cunda ta, mekyung ke yusa shigdu gyurhyu. Tansan miser genrab tsuyu, tigare siji denbe lodare chitin shiba ta, tasung ke tome samdu lola denbo ngigi yu la. Shunu lojong tsuyu, saji nyingdob lojong ta, tasung ke dusi misim la denbo suba che yu. Xiang yongji kongho tsame, tasung samlu te shengu ne rangu tu gyur yu la. Yeji tasung ta, magur tatar cha yu, tansan mangzo ki samlu rangdo ta, cha ju ki rangdo suna gyur yu. Changguxiang ke tasung gagui ruga ki, nga tsui nga batu jekab sungyong ke lenge yabu zhugi yin. Meme namzhu jor mitubi sara, nga tsui gangta mar gyo yikyu. Changguxiang ke tansam lamti rinboro tasung wa mirab ne mirab harji, lalung mambo gaya de, kara buzam yang mebara kanchong ke tansam denja sung xin yu. Nidong jame jume sum loro, Changguxiang tasung nyamsung ruga zuxi. Sanne tige sayib la gyunga yoba ma se, tadong jabu gaya ni la chang chubi den cilin ki. Rangu nga rishu pyo ne, tasung wa ka tangpor kyuribashi. Rubin shunbe gen yang kuribashi. Gap titu, 탄삼 도담 춘진기 차진 심바타 능숙 체외 공기 랑외디 리차 데네 이규타 고십 레리소디 레든 랑군가 주신 타송 와신 단냠토 지슈 데네 미치바라 타송기 랭겐 지보 차도 구리오시 창고상기 타송 본카트 파부닌기 타송타 미럽네 미라파르 균진 체베 담규망부유 로 납중 납결라 레베 타송마 겐데 푼소지 你当前面准备你落内送，坦桑街他是唐伯的西村内，他送车就提车岗去跟着西路走去。落那车位不挪不正对去，从对内怕他念头，坦桑街人龙康萨就近。明知南家村，天心街新街自身十多景点，坦桑街村内落了颠簸硬巴马塞，坦桑过西街冷天冷呀，有个钱不有不是。起诉落女士了那边挪不正对，他送本卡那我是兄弟，陪徐正的。 刚中坦桑电送这把马赛，跑步年纪念头坦桑国西塔，逻辑甚至给坦桑送信。他家凭着的俺是连内电送前的不穿完了模特，徐正途就这一把塔，拿不准对这家他送给跟着米拉尼米拉帕的军人车具落他这一时。长过虫子，他到了所在七零年来看来，满足天界国家的连续图片，他送来到人家温州重新。 原先，长谷乡去采用三百多瓦坦人均拆迁新白，玉米、土人人不如水军去出租地内做地基。这个土里住下点把坦，把把他们养不明白，南区国内做地基空隙较大，没得米拉帕的，他送新给满足，把把出租期改为他送来的永久用途车去。 长谷乡去，余八当队内，庄来的天空和大街内，长谷种子，他到所在七里两里看，那天的做不谈，咋的吧？说啥？习总监，习近平天来过去，恰当是对于。习近平现在得住谈，咋的？卡啥这天，习近平出错为高级列车内，满座的爸爸他们，加起来女的当有。庄作用的满座队长，加的女士这边场面，两里看那马干下进。 玉米、人民钱呢，就说了要几十把糖，龙州都两点关注点去。恐怕有才，他年少两个石头把糖，再女中途别，他送糖，听不了大多，爸爸接他们，我就重去。第三节，那么其中一档，他不带糖呢，新北门牌四九卡，团结车队，说啥老子糖，人民国最的组织小区，云南经济国内边缘，天从他们错用呢，加起钱开了，团结配件样都不有。 满座的连续过过，难免啊这些些把糖，他年少的连续来那设备些吧。可能对外俺呢，俺女吃东吃住在车的，摊上没事去，与我他年少呢，爸爸用完了连续有个给你解决。大家常过想去，退来也做点把的配件些把糖，满座的爸爸点不，没事的，人家团结他，摊上有人得过去重去。
4: 原来他连续年个了，军队当我提，准备用不忙得起呢。他咱们的军队名簿点不出我马赛，马用的他送他，没那用的他得用我这边，两个全部是，这都对的。他到孟州他送他的我这人品兄弟，看中啥头了？他咱们点不他，团来他的，没事主播，没得团队阶级，立即点呗，留下了，咱们他总是有。 圣人节，可能俺那最先做的呢，其实中间三个钟去，他送他点他，他到他到了，不再投奔官队单位过去，听说过去拖，每天探长三点起，才讲他送立即表示可不得行。当地决定作为这场事的男子，就当他的事情。昨天七国别位当他的起事情，官队三九的先生龙清吉的不，他的七级先生不听呢。
5: 田中龙千年之列公，百个龙千年，三九路军队军中级别来进行。
6: 新连接，下面那么最木头节，三九路军队级别男子的，神奇拿手。
7: 军队三九路，他也讲出来，军中哪个连的，去了不？
8: 三九路军队军中来进去，三九路军队男子。
9: 森林界，年下来，这个民主根据地，这个地现在民主根据地，民主协助南站卡车卡塘部所谓，那个出席这么谈的，制作的三家一样，院长啊都理解不是。三个月许多重新了，那个出席各地协助民主根据地民主协助南站卡塘部卡车所谓，彻底谈，解释，看不到这，全省送了一年，工地动静不是。
3: Dina, 你当家们有走路了，那我就不来，那我就去盘你，吃不着几杯，吞上面。